0: சிறுவர் நேரம் நேரம்
1: வணக்கம் செல்ல குழந்தைகளே, இன்று சனிக்கிழமை காலை. வணக்கம். அறிவும் ஆன்மீகமும் மகிழ்ச்சியும் நிறைந்த உங்கள் விருப்பமான நிகழ்ச்சி சிறுவர் உலகம் இப்போது ஆரம்பமாகிறது. நான் உங்கள் புவனேஸ்வரி. இன்றைய நிகழ்ச்சியில் அழகான பக்தி பாடல்கள், உலக கோப்பை கால்பந்தின் சுவாரஸ்ய வரலாறு, தமிழ் வம்சாவளி வீரர் நிருஷன் வேலுப்பிள்ளை பற்றிய தகவல்கள், குடும்பத்தின் முக்கியத்துவம், நல்ல நண்பர்களில் அருமை, உடற்பயிற்சியின் நன்மைகள், பழமொழி அறிவுரைகள் மற்றும் பல சுவையான தகவல்களுடன் உங்களை சந்திக்க இருக்கின்றோம். அப்படியானால் முதலில் விக்னங்கள் அகற்றும் விநாயகர் பெருமானை வணங்கி இன்றைய பயணத்தை ஆரம்பிப்போமாக.

0: மொரிஷஸ் வானொலியில் சிறுவர் நேரம் புவனேஸ்வரியோடு.
1: அடுத்ததாக உங்களுக்காக ஒரு திருப்புகழ் பாகடலை வழங்க இருக்கின்றோம்.

0: சிறுவர் நேரம் நேரம்
1: அன்பும் அமைதியும் தியானமும் நிறைந்த இறைவனாக சிவபெருமார் போற்றப்படுகிறார். அன்பே சிவம் என்பது அழகான வாழ்க்கை பாடமாகும். அச்சிவபெருமானை போற்றும் அடுத்த பாடல் தோடுடைய செவியன் எனும் பாடலை கேட்போமாக.

உலக காக்கும் பரிபாலகராக மகாவிஷ்ணு போற்றப்படுகிறார். கருணை, பொறுமை மற்றும் தர்மத்தை அவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அப்படிப்பட்ட இறைவனை போற்றும் அடுத்த பாடல் கண்ணாணி தூங்கடா உங்களுக்காக வழங்க இருக்கின்றோம்.

0: சிறுவர் நேரம்.
1: குழந்தைகளே, உலக கோப்பை கால்பந்து போட்டி முதன் முதலாக 1930 உருவகையில் நடைபெற்றது. உலகின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவாக இது கருதப்படுகிறது.

இருக்கிறது. நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த போட்டி உலக நாடுகளை ஒன்றிணைக்கின்றது. இந்த மாதம் இந்த போட்டி எங்கும் புகழ் பெற்று நடைபெறுகிறது. மீண்டும் மேலும் இன்னும் செய்திகளோடு இந்த நிகழ்ச்சியை தொடர்வோம். இப்போது கரடி மாமா எனும் பாடலை உங்களுக்காக வழங்குகின்றோம்.

0: அன்பு சிறுவர்களே, இன்று நாம் அறிமுகப்படுத்த போவது உலக தமிழர்களின் பெருமையாக விளங்கும் இளம் கால்பந்து வீரர் நிஷான் வேலுப்பிள்ளை அவர்கள். ஆஸ்திரேலியாவின் பிறந்த நிஷான் தமிழ் வம்சாவளி சேர்ந்தவர். சிறுவயதிலிருந்தே கால்பந்தில் அதிக ஆர்வம் காட்டிய அவர் கடின உழைப்பாலும் விடாமுயற்சியிலாலும் ஆஸ்திரேலியா தேசிய அணியில் இடம் பிடித்தார். மீண்டும் அவரை பற்றி செய்திகள் பின்பு பார்ப்போம்.
1: ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாம்.
2: ஆமா, நீ பாடினிய, அது என்ன பாட்டு கண்மணி?
3: அதுவா? அது பாரதியார் பாட்டு சுப்பு.
4: பாரதியார் யாரு கண்மணி?
3: பாரதியார் ஒரு கவிஞர். அவரு குழந்தைகள் என்னெல்லாம் செய்யணும்னு பாட்டாவே சொல்லியிருக்காரு.

0: சிறுவர்களே, நாங்கள் நிஷான் வேலுப்பிள்ளை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். 2026 உலக கோப்பை கால்பந்து போட்டியில் விளையாடிய முதல் தமிழர் வம்சவெளி வீரர்களில் ஒருவராக அவர் வரலாறு படைத்துள்ளார். இது உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களுக்கு மிகுந்த பெருமையை அளித்துள்ளது. நிஷானின் வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது. கனவு காணுங்கள், கடினமாக உழையுங்கள், வெற்றி உங்களை தேடி வரும். அடுத்ததாக பூச்சாண்டி என்பதை உங்களுக்காக வழங்க இருக்கின்றோம்.
1: வாரான் வாரான் பூச்சாண்டி.
2: நீ இப்படி குளிக்காம அழுக்கா இருந்த பூச்சாண்டி வந்து உன்னை பிடிச்சிட்டு ஓடி போயிருவான்.
1: வேண்டாம் வேண்டாமா? பம் கிட்ஸ் டிவி. வார

0: பாத்தீங்களா, நான் குளிச்சு சுத்தமா இருந்ததுனால பூச்சாண்டி என்ன பார்த்து பயந்து ஊருக்கே ஓடி போயிட்டான்.
1: என்ன குட்டீஸ், நீங்களும் குளிக்கிறதுக்கு அடம் பிடிக்கிறீங்களா? இதோ கிளம்பிட்டேன், அடுத்து உங்க வீட்டுக்கு தான் வரேன்.

0: பாத்தீங்களா, நான் குளிச்சு சுத்தமா இருந்ததுனால பூச்சாண்டி என்ன பார்த்து பயந்து ஊருக்கே ஓடி போயிட்டான்.
1: என்ன குட்டீஸ், நீங்களும் குளிக்கிறதுக்கு அடம் பிடிக்கிறீங்களா? இதோ கிளம்பிட்டேன், அடுத்து உங்க வீட்டுக்கு தான் வரேன்.
2: குழந்தைகளே, நாளை ஜூன் 21 உலக யோகா தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் முதுமொழியின் பேரில் 2014 ஐக்கிய நாடுகள் சபையால் இந்த நாள் அறிவிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான இந்திய கலாச்சாரத்தின் ஓர் அங்கமாகிய யோகா உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கிற உதவுகிறது. தினமும் சில நிமிடங்கள் யோகா செய்தால் உடல் வலிமையும் மன அமைதியும் கிடைக்கும். ஆரோக்கிய வாழ்க்கைக்கு யோகா ஒரு சிறந்த நண்பன். இப்போது உங்களுக்காக அடுத்த இனிய பாடலை கேட்போம்.

வானொலி நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிறுவர் நேரம் எனும் நிகழ்ச்சி. 12:30 மணி வரை நீங்கள் கேட்கலாம்.

மீண்டும் உங்களுக்காக சிறுவர் நேரம் நிகழ்ச்சியில் சிறுவர்களுக்கான பாடல்களை வழங்குகின்றோம். கேட்டு மகிழுங்கள். 12:30 மணி வரை நீங்கள் கேட்கலாம்.

0: மொரிஷியஸ் வானொலியில் சிறுவர் நேரம் புவனேஸ்வரியோடு.
1: குழந்தை பாடல்கள்.

0: சிறுவர் நேரம்.
1: அன்பு குழந்தைகளே, நாளை ஜூன் 21ஆம் தேதி உலக இசை தினமாக கொண்டாடப்படுகிறது. இசை என்பது மொழிகளையும் எல்லைகளையும் தாண்டி மக்களை ஒன்றிணைக்கும் அற்புதமான கலை. மழை கிர்ச்சியாக இருக்கும் போது, சோகமாக இருக்கும் போது நம் மனதிற்கு ஆறுதல் தருவது இசைதான். இசையில்லாத வாழ்க்கை மனமில்லாத மலரை போன்றது என்று கூறுவார்கள். பாடுங்கள், கேளுங்கள், இசையை நேசியுங்கள். இசையின் இனிமையுடன் அடுத்த அழகான பாடலை கேட்போமாக.

0: ஃபங்க்ஷனுக்கு முக்கியமான கெஸ்ட் எல்லாம் வர சொல்லிருக்கேன் அம்மா வேற இருக்காங்க நீ வேற பாட்டிலோட குடிச்சிட்டு வர
1: அம்மா உங்களே அடிக்கடி மறந்துடுவாங்க என்ன மட்டும் ஞாபகம் வச்சிருப்பாங்களா
0: கரெக்ட் அப்படியே பார்த்தாலும் காலையில மறந்துட்டு போறாங்க
1: எதுக்கு எதுக்கு
0: ஒளிச்சு வச்சிட்டு வரப்பா
1: ஊத்திட்டு வர கூடாது

குழந்தைகளே உலகில் அனைவருக்கும் சமமாக கிடைக்கும் ஒரு செல்வம் நேரம்தான். ஒரு நாள் 24 மணி நேரம்தான். அதை எப்படி பயன்படுத்துவோம் என்பது நம் வெற்றியை நிர்ணயிக்கிறது. தினமும் சிறிது நேரம் படிப்பதற்கும் விளையாடுவதற்கும் குடும்பத்தினருடன் பேசுவதற்கும் ஒதுக்குங்கள். நேரத்தை மதிக்கும் குழந்தைகள் நாளைய பெரிய சாதனையாளர்களாக மாறலாம். இப்போது நேரத்தின் மதிப்பை நினைவில் வைத்துக்கொண்டு அடுத்த பாடலை கேட்போம்.

அன்பான குழந்தைகளே, இன்றைய சிறுவர் உலகம் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்திருந்ததற்கு மிக்க நன்றி. நல்ல குழந்தைகளாக வளருங்கள், நன்றாக படியுங்கள், பெற்றோரை மதியுங்கள், உங்கள் கனவுகளை நம்புங்கள். நான் உங்கள் புவனேஸ்வரி, மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: This is Radio Marches.
1: 您好
2: ，Assalamualaikum.
3: Game to Mauritius.
4: Namaskar.
5: ஷோத்ரந்தரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
6: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
7: Radio Mauritius पर दिल से स्वागत है आप सभी का.

0: This is Radio Marxist.
1: 您好。
2: Assalamualaikum.
3: Kim to Mauritius.
4: Namaskar.
5: Shudrandiriki Hrudayapurvaka Namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
9: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவு வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் ஔவையார் மொழிந்த அருள்மொழியும் மற்றும் என்னிசை பாடல்களும் தொகுத்து வழங்கப்படும். வானொலி அன்பர்களை, இந்த சனிக்கிழமை என்றும்

வானொலி அன்பர்களே, அடுத்து வருவது என்னிசை பாடல்கள். அதற்கு முன்பு ஔவையார் மொழிந்த அருள்மொழியை கேட்போமா? ஆத்திச்சோடி என்னும் அரிய நூலில் சனி நீராடு என்றார் ஔவையார். அதாவது சனிக்கிழமை தோறும் நாம் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும், அதை பின்பற்றலாம். இதோ இப்பொழுது என்னிசை பாடலை கேட்கலாமா? ஆகாயம். இந்த பாடலை எஸ்பிபி பாலசுப்ரமணியம் உடைய குரலில் கேட்கலாம்.

வானொலி அன்பர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசையருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி. ரகசியமாய் ரகசியமாய் என்ற அருமையான பாடலை சாதன சர்க்கம் குரலில் உங்களுக்கு தருகின்றோம்.

வானொலி அன்பர்களை, அடுத்து வரும் பாடலை சிறப்பாக ஃப்ளாக் ஓரில் வசிக்கும் சில்லன் குடும்பத்தாருக்கும் ஹுஷ்மா ஓரில் வசிக்கும் முதலி குடும்பத்தாருக்கும் ஐயா தேவன் அத்தை சுவிதா அவர்களுக்கு தருகின்றோம்.

வானொலி அன்பர்களை, நாம் வழங்கி வந்த இசையருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி இந்த பாடலுடன் முடிவடைய போகின்றது. நாளைக்கு காலையில் தேன் இசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.